0: தரங்கிடுதும்
1: தரங்கிடுதும்
0: தரங்கிடுதும் தரங்கிடுதும் தரங்கிடுதும் தரங்கிடுதும் தரங்கிடுதும் தரங்கிடுதும் தரங்கிடுதும் தரங்கிடுதும் தரங்கிடுதும்.